0: ஆனா என் கொஞ்சிச்சா இறகு
1: எனக்கு தாள புடிச்சு சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கிருஷில புடிச்சு தாள புடிச்சு இதுல
0: இறகு தாதாண்டிய வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சு பூரெட்ல நஷ்டம் தூது தூது சாக்கான் லாப தூ அரகே திக்குச்சு
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்தை குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்தை குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுன்னு பரீட்சைக்கு கொரடு அக்கிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: ಕ್ಯಾಂಪಸ್ ಉಡುಪುನ ಮಣ್ಣ ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರ ಗೊಬ್ಬಲೆ ಫೋನ್ ನಂಬರ್ ಏಳು ಮೂಜಿ ಒಂಜಿ ಒರುಂಬಾ ನಾಲ್ಕು ಸೊನ್ನೆ ಎನ್ಮಾ ಎನ್ಮಾ ಆಜಿ ಫೋನ್ ನಂಬರ್ ಕೊಡೋರ ಒರುಂಬಾ ಏಳು ಮೂಜಿ ಒಂಜಿ ಒರುಂಬಾ ನಾಲ್ಕು ಸೊನ್ನೆ ಎನ್ಮಾ ಎನ್ಮಾ ಆಜಿ.